ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ ஹர சிவ சங்கர.